நாடும் உள்ளங்கள் நல்வாழ்த்து சொல்லுங்கள் நாடும் நாடும் இன்பம் இன்பம் ரசிகமே.